பகத்து ஜோ துதுபானே நானக தின்கே சத் குருபானே மலார் மஹலா பஞ்சவா பரமேஸ்வர ஹோவா தயால் மேக வர்ஷ அமிர்தார சகலே ஜீ ஜந்த திருப்தா சே.

காலம் பண் சங்க சிரமோரே அனுகிளரி கலோலதே தாவந்த ஜீபோ பரகாரம் அனுக பாத்